0: ஓடி மறைஞ்சு மறைஞ்சு ஓவிதா மாமு முது ஓடி மறைஞ்சு வா ஓமரக்கு ஓகருக்கு
1: Ombadu aikoka matutara momanda ete tuna odongura mbali tuna ongura yondiro nongura yobikulia matutu ongura yondiro inyandwa nei obakweyuba vekurathana kuna obakwa uti obakwa shibi obakwe nambura nobakwa shiti ongura yondiro njo omanda ngo yeithana wakusha omihoko mikutathani obakwe ndata venyanda ongura yondiro kuna obakwe njanje nobakwa heri ongura yondiro njo